மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே, சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம், கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்த